அமுல் தர்மமுல் தீபானம் உல்லா தொல்லா முல் பிரபானம் முல்பா சீசா முல் நீசானம் உல்லா கர்மா முல் பிரபானம் அமுல்லோ முலையாக்கான ஜாய ஆக்கா கரையின் விலாய ஆக்கா வீத் பாட் புராண ஆக்கா பட கர பகையான ஆக்கா பிரம ஆக்கா இந்தி ஆக்கா குபீதா குவிந்தி ஆக்கா ஈஸ்வரி ஆக்கா சித்தி